வெல்கம் பேக் டூன் குச்சின் மியூசிக்கல் யூஸ் 100.4 ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ கடக் தட்சா தெல் தக்ரே ரேடியோ ஹம்சபர் சாகர் அச்சு ஆப்பணங்க சைத சோ சல்சி கிச்சி கதா கிச்சி கீதா ଫ୍ରେଣ୍ଡସ୍ ମା ମା ଏମିତି ଗୋଟେ ଶବ୍ଦ ଯାହା କହିଥିଲେ ମନରେ ଭରିଯାଏ ଅଜସ୍ର ସ୍ନେହ ଆଉ ଶାନ୍ତି। ମାର ଭଲ ପାଇବାରେ ନଥାଏ କୌଣସି ସ୍ୱାର୍ଥ, ନା ଥାଏ କୌଣସି ଆଶା। ସନ୍ତାନର ହସରେ ହିଁ ମା ନିଜର ସୁଖ ଖୋଜି ନେଇଥାଏ। ଆମ ଜୀବନର ପ୍ରଥମ ଶିକ୍ଷକ, ପ୍ରଥମ ବନ୍ଧୁ ଆଉ ପ୍ରଥମ ଭଗବାନ ହେଉଛନ୍ତି ମା। ସେଥିପାଇଁ ତ କୁହାଯାଏ ମାଙ୍କ ପାଦତଳେ ହିଁ ସ୍ୱର୍ଗର ବାସ।